சு கரளஜாய் குருமுகநாதம் குருமுக வேதம் குருமுகரஹாசமாய் குரீசர குரு குருக பரமா குர பார்வதிமாய் ஜேஹா ஜானாய் அக்கா நாஹி கணா கத்தன்ன ஜாய் குராய கதேபுஜாய் சபனா ஜீயா காயக தாத்தா சுமை மிஸ்ரண ஜாயி தீரத நாவா ஜித சுபாவா மின் பாணி கே நாய கரி ஜே தீசரட்ட பாயி வேக்கா மண் கர்மா கே மிலாலை மாத வெச்ச ரத்ன ஜவாஹர் மாணக ஜே குரு கீ சிக் சுனி குரா கதே புஜாய் சபனா ஜீயா காயக தாத்தா சுமை மிஸ்ரண ஜாயி ਜੇ ਜੁਚਾਰੇ ਆਰ ਜਾ ਹੋਰ ਦਸੂਨੀ ਹੋਏ ਨਵਾਂ ਖੰਡਾਵੇ ਜਾਣੀਐ ਲਾ ਚਲਾ ਸਭ ਕੋਏ ਚੰਗਾ ਨਾਉ ਰਖਾਏ ਕੈ ਜਸ ਕੀਰਤ ਜਗ ਲੇ ਜੇ ਤਸ ਨਦਰਣ ਆਵਈ ਤਾਂ ਵਾਧਨ ਪੁੱਛਿਆ ਕੇ ਕੀਟਾ ਅੰਦਰ ਕੀਟਾ ਕਰ ਦੁਸੀ ਦੋ ਤਰੇ ਨਾਨਕ ਨਿਰਗੁਣ ਗੁਣ ਕਰੇ ਗੁਣਮੰਤਿਆ ਗੁਣ ਦੇ ਤੇਹਾ ਕੋਏ ਨ ਸੁਜਈ ਜੇ ਤਸ ਗੁਣ ਕੋਏ ਕਰੇ ਸੁਣਿਆ ਸਿੱਧ ਪੀਰ ਸੁਰਨਾ ਸੁਣਿਆ ਤਰਤ ਤਬਲੇ ਆਕਾਸ਼

பாவை சதா சிவசலாஹாதீனி நாம் மன்னமசாவை நாம் ஜின்கா மனமசையா வாஜ்ஜே சப்தகனேரே.